0: பயம் இருக்கும்.
1: Medic 1, clear the hospital will notify when back in time, 1553.